0: ആരോഗ്യമുള്ള പുഞ്ചിരിക്ക് വിശ്വാസമുള്ള ഡെന്റൽ പരിചരണം. അഹല്യ വിമൻ ആൻഡ് ചിൽഡ്രൻസ് ഹോസ്പിറ്റലിൽ ഞങ്ങളുടെ ഡെന്റൽ വിഭാഗത്തിൽ കുട്ടികൾക്കായുള്ള ദന്ത ചികിത്സ, പ്രതിരോധ ദന്ത ചികിത്സ, കൃത്രിമ പല്ലുകളുടെ ചികിത്സ, നിരതെറ്റിയ പല്ലുകളുടെ ചികിത്സ, സൗന്ദര്യ ദന്ത ചികിത്സ, മൂണരോഗ ചികിത്സ, പല്ലുകൾ പിഴുതെടുക്കൽ, താടിയെല്ല്, മുഖം എന്നിവയുമായി ബന്ധപ്പെട്ട ശസ്ത്രക്രിയ, അത്യാഹിത ദന്ത ചികിത്സ എന്നിങ്ങനെ എല്ലാവിധ സേവനങ്ങളും ആധുനിക സൗകര്യങ്ങളും, പരിചയ സമ്പന്നരായ ഡോക്ടർമാരും സുരക്ഷിതവും വിശ്വസനീയമായ ചികിത്സയും എല്ലാം നിങ്ങളുടെ അഹല്യയിൽ ലഭ്യമാണ്. ആരോഗ്യമുള്ള പല്ലുകൾക്ക് ആത്മവിശ്വാസമുള്ള പുഞ്ചിരിക്ക് ഇന്ന് തന്നെ സന്ദർശിക്കൂ. അഹല്യ വിമൻ ആൻഡ് ചിൽഡ്രൻസ് ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്. കോൺടാക്ട് 9188909075.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
2: வணக்கம், வெல்கம். இது அகல்ய FM 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. நம்ம ஊரில் செலிப்ரேஷன்னா ஸ்வீட் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகுமா? வீட்டில் ஒரு நல்ல நியூஸ் வந்துடுச்சு, இல்லை ஜாப் கிடைச்சிடுச்சு, இல்லை எக்ஸாம்ஸ் பாஸ் ஆயிடுச்சு, கல்யாணம், பர்த்டே, ஃபெஸ்டிவல், எதுவாக இருந்தாலும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் ஸ்வீட்ஸுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்குது. ஒரு லட்டு பார்த்தாலே ஹாப்பினஸ் வரும், ஜிலேபி பார்த்தாலே டெம்டேஷன் வரும், குலாப் ஜாமுன், டைட் எல்லாம் கொஞ்சம் சைட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, இந்த பேர் எப்படி வந்தது, மைசூர் பாக்கு மைசூரோட என்ன கனெக்ஷன், குலாப் ஜாமுனுக்கு ஏன் இந்த பேர், இல்லை வேற பிளேஸ்லேருந்து வந்ததா, அண்ட் நம்ம ட்ரெடிஷன் ஸ்வீட்ஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், அதோட ஸ்டோரி என்ன. ஸோ இன்றைக்கே ஸ்வீட்ஸ் சாப்பிட போகிறதில்ல, ஸ்வீட்டோட ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட், ஒரு ஸ்டோரி, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாஸ். ஸோ இப்போ நம்ம முதல் பாட்டுக்கு போகிறோம். இது அகல்ய FM 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித்யோ. பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க, ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. മൈസൂർ പാക്ക്ന്ന് சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அந்த ghee-ஓட ஸ்மெல் தான். அந்த சாஃப்ட்டா இருக்கிற மைசூர் பாக்கு ஒரு பீஸ் வாயில போட்டாலே மெல்ட் ஆயிடுல. ஆனா இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி இருக்கு. மைசூர் பாக் ட்ரெடிஷ்னலி மைசூர் பேலஸோட ராயல் கிச்சனோட கனெக்ட் ஆயிருக்கு. போப்புலர் ஸ்டோரி என்னன்னா, மகாராஜா கிருஷ்ணராஜ வடியாரோட காலத்துல ஒரு ராயல் குக் இந்த ஸ்வீட்டை கிரியேட் பண்ணார்னு சொல்லப்படுது. இன்கிரீடியன்ஸ் பார்த்தா ரொம்ப சிம்பிள், பெசன், சுகர், கீ, அவ்வளோதான். ஆனா இந்த மூணு இன்கிரீடியன்ஸை கரெக்டா ப்ரப்போர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரை கொண்டு வரது தான் ஆக்சுவல் ஸ்கில். சாஃப்ட் மைசூர் பாக் இருக்கு, போரஸ் மைசூர் பாக் இருக்கு, ஹார்டா இருக்கிற மைசூர் பாக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் பாக்குன்னு வர வேர்டு சான்ஸ்கிரிட்ல குக்ட் ப்ரிப்பரேஷன் ஆர் ஸ்வீட் ப்ரிப்பரேஷனா இருக்கிற அந்த வார்த்தையோட சம்பந்தம் இருக்குன்னு ஜென்ரலி சொல்லப்படுது. ஸோ ராயல் கிச்சன்ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்வீட் இன்னைக்கு நம்ம நார்மல் ஸ்வீட் ஷாப்ல கூட ஈஸிலி கிடைக்குது. அதுதான் ஃபுட்டோட பியூட்டி. ஸோ ராயல் ரெசிபி காமன் மேன்ஸ் ஃபேவரட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். ஒரு ஃபேவரட் சாங் கேட்டுட்டு திரும்பி வரலாம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പൊ ഒരു സ്വീറ്റ് ഷേപ്പ് പാത്താലേ ഐഡന്റിഫൈ പണല്ല, മോദക്. സ്പെഷ്യലി ഗണേഷ് ചതുർത്ഥി ടൈമില് മോദക്ക് ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சாஃப்ட் அவுட்டர் லேயர் இருக்கும், இன்சைட் கோகனட் ஜாகரி ஃபில்லிங் இருக்கும், அந்த காம்பினேஷன் சூப்பர். மகாராஷ்டிராவில் ஃபேமஸான ஸ்டீம்ட் வெர்ஷனை உக்கடிச்சே மோதக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோதக்கு இந்தியாவில் பல ரீஜனல் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரைட் வெர்ஷன், டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் லார்ட் கணேஷா இது என்ன அசோசியேட்டாக இருக்குன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸில் மோதக் கணேஷாவுக்கு ஃபேவரட் சீட்னு சொல்லப்படுது. அதனால கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேஷனில் மோதக் இம்பார்ட்டன்ட் ஆஃபரிங்காக மாறிடுச்சு. கோகனட், ஜாகரி, ரைஸ் ஃப்ளோர், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். ஆனால் ஃபெஸ்டிவல் வந்த உடனே மோதகுக்கு டிமாண்ட் வேற லெவல். அண்ட் நம்ம இந்தியாவில் ஒரு காமன் திங் என்னன்னு தெரியுமா, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபுட், அந்த ஃபுட்க்கு ஒரு ஸ்டோரி. தட்ஸ் வாட் இந்தியன் ஃபுட் கல்ச்சர் இஸ் ஸோ ஸ்பெஷல். ஸோ இப்போ ஸ்பெஷலான ஒரு பாட்டுக்கான டைம், மோதக் சாப்பிட்டு அப்படியே ஒரு பாட்டு கேட்கலான்னு எனக்கும் ஒரு யோசனை தான். ஸோ பாட்டு கேட்டு திரும்பி வாங்க. இது அஹல்ய எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

பிடிச்ச மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டுங்க. ஆனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, சுகர் எப்போவுமே கம்மியாக தான் சாப்பிடணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. നമ്മ സ്വീറ്റ് ജേർണിയെ എങ്ക ഫിനിഷ് பண்ணலாம்? பாயசம்ல ஃபினிஷ் பண்ணலாம். இந்தியா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் நேம்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், ரெசிபீஸ். நார்த் இந்தியாவில் கீர், சவுத் இந்தியாவில் பாயசம், ரைஸ் பாயசம் இருக்குது, சேமியா பாயசம் இருக்குது, பருப்பு பாயசம் இருக்குது, அதை பிரதமன் இருக்குது, பால் பாயசம் இருக்குது. அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. அண்ட் இன்க்ரீடியன்ட் சிம்பிளாக இருந்தாலும் ஃபெஸ்டிவலில் ஒரு பெரிய வெசல் பாயசம் ரெடி ஆகும்போது ஹவுஸ் ஃபுல்லாக ஒரு செலிப்ரேஷன் ஃபீல் தான். மில்க், ரைஸ் ஒரு சேமியா, சுகர், ஜாகரி, காடமம், கேஷ்யூ அண்ட் சம்டைம்ஸ் கோகனட் மில்க் கூட ஆட் பண்ணுவாங்க. பாயசம் இஸ் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் ஃபெஸ்டிவல்ஸ், டெம்பிள் ஆஃபரிங்ஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் நம்ம வீட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட், எவ்ரி ஒன் ஃபினிஷ்ட் ஈட்டிங், தென் சம்படி ஆஸ்க் பாயசம் இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்போ வேண்டாம், 2 minutes later கொஞ்சம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. And that konjam usually becomes another full bowl. That's payasam. Simple-a irukum, comforting-a irukum and definitely or a sweet ending to any celebration. Enakku romba pidikum payasam-na and the ஒரு ஹெவி மீலுக்கு அப்புறம் அது சாப்பிடும் போது எங்கிருந்தோ ரொம்ப சந்தோஷம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் நம்ம செலிப்ரேஷனோட ஸ்பெஷாலிட்டி, பாயசமோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ பாயசம் மாதிரி ஒரு பாட்டுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ஜேர்னில மைசூர் பாக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லட்டு, ஜிலேபி, மோத, குலாப் ஜாமுன், அதிரசம் அண்ட் ஃபைனலி பாயசம் வரைக்கும் வந்துட்டோம்ல. டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ், ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல டிஃப்ரெண்ட் இன்கிரீடியன்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஹிஸ்டரிஸோட இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காமன் திங் என்னதுன்னா செலிப்ரேஷன் தான். நம்ம இந்தியாவில ஹாப்பி நியூஸுக்கு ஸ்வீட், ஃபெஸ்டிவலுக்கு ஸ்வீட், வெட்டிங்க்கு ஸ்வீட், நியூ பிகினிங்க்கு ஸ்வீட், சம்டைம்ஸ் ரீசன் இல்லாம கூட ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அண்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ்ல. They are not just food, culture, tradition, memories and something to share. அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது ஜஸ்ட் டேஸ்ட் மட்டும் பார்க்காம இதோட ஸ்டோரி என்ன, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டாதீங்க, சுகர் வந்துடும். ஸோ பார்த்து உங்களுக்கு தேவையான அளவில் மட்டும் சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிட்டா போதும், நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும். ஓகே, ஸோ இந்த ஸ்வீட்டான ஜேர்னி இங்கே எண்ட் ஆகுது. இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருந்தது ஆர்ஜி ஹீரா ஒன் அஹல்ய எஃப்எம். பபாய், டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் குட் நைட் அண்ட்